0: ஓடி வண்டி பிராக்டிஸ் ஓட
1: கிளமா
0: ரெகுலர் ஆயிரம் அனியாமா அப்பத்த ரெகுலர்
1: ஸ்டேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி